தரும் தரும் காடிராது. நானுக்கு கூடு ரயா பர்பூர் மத்தேட்டு காத்தேடு தொத்திக்கு காயி ஹத் சரி ஜகத் காசாயி நீர் பத்திர பேரவை பிரமாண மலேஜ் தான்லே பூஜை பிராண ਭਾਖਿਆ ਕਾ ਕੁੱਠਾ ਬੱਕਰਾ ਖਾਣਾ ਚੌਂਕੇ ਉੱਪਰ ਕਿਸੇ ਨਾ ਜਾਣਾ ਦੇਖ ਚੌਂਕਾ ਕੱਢੀ ਕਾ ਉੱਪਰ ਆਏ ਬੈਠੇ ਕੁੜਿਆਰ ਮਤ ਪਿੱਟੇ ਵੇ ਮਤ ਪਿੱਟੇ ਇਹੋ ਅਨ ਸਾਡਾ ਪਿੱਟੇ